0: அத்தான் சாப்பிடமாடா இன்னும் ஆகிய காட்டியே
1: ஆ, ஓகே. ஆ, பண்ணிட்டு தான் இருக்கேன்.